மங்களம் தயாமுதரங்கிணியாசரணை அபாங்கைத்தேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்கடேங்க